0: தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வைத்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது.
1: After days of ups and downs, Chandrasekharan Joseph Vijay won the trust vote with flying colors.
0: மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன்.
1: And cemented his position as chief minister with a clear majority.
2: திரு சி ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன்.
1: The assembly session began with Vijay proposing the trust motion, with allies extending their support to the Vijay government one by one. Then came the AIA-DMK split and boost to Vijay in the number game, as reported by India Today. The AIA-DMK rebel group led by SP Velumani announced support to the Vijay government, ignoring the whip issued by the party. Edappadi K. Palaniswamy, who is facing off with rebels in his party, claimed that ministerial berths have been offered to break his party. Allegations of horse trading also echoed in the assembly, with the leader of the opposition, Udayanidhi Stalin, too, levelling serious charges and the chief minister hitting back. With 144 MLAs in his kitty, including 25 AIA-DMK rebels, Vijay now stands much stronger since falling short of majority. With Pramod Madhav and Anuga Keshav in Chennai, Bureau Report, India Today.

0: Reminisce about the good old days of the 90s. Just search 90s hits or ask your device to play 90s hits on TuneIn.
1: The music you love is all right here on TuneIn, bringing you good vibes and the hottest hits. But are you ready to amp things up even more? Just upgrade to TuneIn Premium for all of our exclusive music channels, completely commercial-free. So you get more of today's hits. More country roads. And everything else. Hear it all here, commercial-free, on TuneIn.
2: Are watching India Today.
3: Actors entering politics is nothing new in the South. From MGR to Rajinikanth, Kamal Haasan to Pawan Kalyan, and now Vijay, the silver screen has often paved the way to the political stage. But survival in politics takes more than stardom. So what makes Vijay different? How has Thalapathy managed to stand out in this political game? Here's a look at the Vijay's rise and his leadership style that's turning heads.
4: When superstars enter politics, fan frenzy often turns into a massive challenge for the administration. Stardom brings crowds, emotion and unmatched public energy. But among those megastars who considered stepping into politics, only one managed to rise all the way to the chief minister's chair. The man is C. Joseph Vijay.
5: C. Joseph Vijay Enum Naan.
4: So what separated Vijay from the rest? What did the others miss? When we compared Thalaivar and Thalapathy, the biggest difference was clarity and commitment. Rajinikanth delayed his political plunge for years and eventually backed out ahead of the Tamil Nadu elections in 2021. Vijay, on the other hand, launched his political party early and began groundwork well before the polls. While Rajni's political ideology often remained unclear, Vijay directly positioned himself against both DMK and AIADMK. Rumours of rivalry between the two superstars frequently surfaced, but Rajinikanth himself dismissed all such speculations.
6: கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமல் வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃப்ரென்ஸ் நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜயை வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு நல்லதில்லை, கெட்ட பேர். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லதில்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்ருக்கேன். அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன பொறாமல்.
4: Compared with Kamal Haasan too, Vijay appeared one step ahead. Haasan attempted to balance cinema and politics. Vijay, however, made his priorities clear from day one. Thalapathy had already stepped away from films and put politics first. During campaigns, Kamal Haasan had hinted that Vijay too might struggle to manage both worlds. But now, after Vijay's political rise in Tamil Nadu, Haasan says newcomers should neither be underestimated nor overestimated.
7: அதனால நான் ஒரு இடம் போதுங்கிற சொல்ற அறிவு எனக்கு அப்ப இருந்தது. அது எப்பவுமே இருக்கணுங்கிறது என்னுடைய அறிவுரை. யார் வந்தாலும் ஒரு தொகுதி வாக்காளருக்கு துரோகம் செய்யறது தானே அது. அப்ப நீ யார், அதுக்கு முன்னாடி யாரோ பெரிய தலைவர் அப்படி பண்ணிருக்காங்க நார்த் இந்தியால, அவருக்கும் சேர்த்து சொல்றேன் அது. புரியுதுங்களா? கட்சி பேதமற்று சொல்லுகிறேன் நான். இங்கேயும் ஒரு கால் அங்க ஒரு கால்னு வைக்கிறது எப்படி, யாரு பாத்துக்குவாங்க?
8: அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியல். சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம்.
4: Pawan Kalyan too entered politics with dreams of becoming chief minister, but electoral struggles forced him to join alliances for political survival.
9: మన ముఖ్యంగా మొన్న తమిళనాడు ఎలక్షన్స్ వచ్చి ఆయన ముఖ్యమంత్రిగా నన్ను చంపేస్తారు అందరం. దాని పరిస్థితులు వేరు, మన పరిస్థితులు వేరు. అంటే ఎందుకు చెప్తా అంటే దాని పరిస్థితులు వేరు, మన పరిస్థితులు వేరు.
4: What others hesitated to do, Vijay did with confidence and conviction. He came, he saw, and he conquered. With Simran Sarawa, Bureau Report, India Today.
3: After taking Tamil Nadu by storm in his electoral debut, is Thalapathy Vijay eyeing the neighbouring Kerala next? Well, if you ask his fans in God's own country, that's the plan. Here's the report.
4: This isn't Tamil Nadu. It's neighboring Kerala.